0: ஐயோ, சரியான தலைவலியில எப்ப பார்த்தாலும் பிடிவாதம், கடுப்பா இருக்கு எனக்கு.
1: யுகோ மகானி சாப்போ மகானி
0: மாராக்கா ஒரசுரு போல இந்திய போல பிலத்து கோ டிகில் போலா தனடுங்க.
1: Oh, orang ketegak memang macam tu juga. Sabar juga, sabar.
0: Ha? Ketegak? Apa tu, pidiwadam ke?
1: Ha? Pi, apa? Apa? Dok, dok, dok, dok, dok. Ni, ketegak tu maksud dia degil lah. Tak mau dengar cakap.
0: Oh, kalau macam tu, samalah dengan pidiwadam, kak.
1: Pula dah. Pidiwadam. Macam tu kah? Maksudnya?
0: Ketegak.
1: Lah. Lorat anak berleh. Hashtag Tiada.
2: Hai, Assalamualaikum. Saya Ernie Zakri.